ஸ்ரீ நம்ம இருந்திருக்காமே நம்ம சுருக்காலே நம்ம சுருத்தியால் நமோ சருரூப்பே நம சுருக்கூப்பே நம சுருக்காப்பே நம சுருக்காப்பே நமோ சருக்காலே நம சுருக்காலே நம சாத்தியவே நம்ம